0: 中人个实际指望度也，公路等下来别人送工，提动监控单位，组织农五十小女娃马子，单位成交的电脑加油农业融个了多，接下来什么东，实际当街指着农个一把人，人送几米几。
1: kaji xin ge yo ge ari nang ge zhe gong nang ge se ti de su le xiao se ta de nang zu di ge luo guo chung na ni sheng mi tai bei you xian le a ti su lu lu zhen xi guo le a ni ge le zu bao di ge luo zhen xi guo wen xi sa ji bao meng bu le a dong zhe rong wang chen li hu le yang ke hu xiao yu lu zhang si de bai jun yan yu gong yi shan wo di ge luo zhen xi guo le di dou zhan le luo zhen xi guo le di dou zhan he di dou zhan he si ten dan ge xi guo le ta wo dou shi le ge yao le
0: 目前七家老街顶上点了，大家没得人在最近创业。你们家参谋这些准备，我老街人在内提供监控电话，这些家庭些这一把的。你们家参谋这些准备，不忘了没别的账呢？六九铁道没地位么了？一直在这延续上班的。没落等些也都在动，年轻懂老个人，你们家容易急。龙座停下了蒙博一笔，接下来的宋江在巴东，到底有哪款电话弄？就叫世界习近平东，看操作难为，把那些颜色叠上了接一把的，李宋吉米吉。
1: 对，看个俺这个恰当就，
2: 对。对对，恰当就看个还是送个到。
1: 啊，看个真的还是送个到，俺俩呢，他辛苦了，辛苦了，是不是？辛苦了，是不是？但没有辛苦是就来，现在破也是难度。什么呢？改革效果什么呢？哎，等等，这都是下院的，他们这底下也没得哇。你那说说说那么少话，你那来往就哇。说你那个那做共产党的土狗党代表，是吧？等等，等等，那我别等等去，引起的什么什么的，我等等别去，没那么了，没也没不等等。
0: 你们家蔡公家丁尚东接上了丁内，总统上台了，实际领导行政职业。一些那些六年老板了，上万栋，拆工人他们上台专业，包桥边整出了叫上万栋，顶上三级的，公众上多了没六年，没六百了竞争在内，两米整体同意的。
3: 三军人两仗面前，党个送着局长拉点级别隔空。
4: 三军人两仗面前。当今接受戏剧作者的一笔都不云你觉得人都说擦擦我安一把剧让兄弟就留着人从该剧一把大门的就数据留着人从该主把一直人立了安就这把事马勇就留着人从天呢让兄弟留着人口剧都有了一笔一把戏音了人年军政党没得团结人，马勇、刘永杰、杨震等在一边，我出了一张烟。想来，第一个就三九人学烟。一七年的年，干爹也用着刘振成错，就刘振都对。干子不刘，他到了第二岸，立着头把第一通的。干爹也刘振成错见，人都南昌出马，用说刘州话团结。对于你叫啥个，人都弄。刘泽把去过给南阳刘东们一把当，他们多穿一比刘泽的领导大把多呢。就莫难免得入多，人力越过，这种锻炼把热。那去推木着卡给入木往前给来接，用用这三个当中间的卡给入木的娘多，干脆不论真多了，初步也就用了，还讲搞不行。俺就没去刘泽的领导大把多就一些一把热，人都些人。用用这三个阶段中切出给刘嘴巴一直人尊严娘家当鼻血动作后期多个人所见真多了擦擦我们也把热后期能学别你这推磨着他给中嘛电子能别大家后期那位七点档七里人都别还将搞不行没人接数据刘嘴的没娘公婆的动作别让越界也把热多个人真多能学别一直推磨着他给中嘛婆婆是他急。
5: 那啥狗了呢？早上起过地，打着龙包，走地皮一边，这个推荐你的这个老爷呢，你带起来呢，刚走的马上起么起么，这中间的马上按尾巴套的呢，带起来百米是一个三百步了，刚走出来起么吃不清了。
4: 车队南站路右边，路口推么着他的入门，路上车人给 用用这流程连蹉跎，数据这日子连成车队戏就用了，还讲搞不用。没待遇没位，别人没了解数据人的啦，就按但是乱特别着越紧些不是。人人河南人家啦，出家还讲都不越紧，你些对嘛啦？没得看给忙出去，人多了，大院多，人又不啦？我龙华堂，我苏小苏西边，民房也尊节，绿镇人多，得不得跟来东头也不是。周末啊，巴山不准去，用用这绿镇这一撮人天堂，他年少人娃儿还讲搞不行。没得这苏军绿镇当中，爹母亲母都也也不是。周末啊，前往杨村去，干脆不论真多弄，你好跟用对吧？当同志当在一边绿镇人多。让你呢用出什么头像刘子的年代愿意地用我为军舰跟了下居住越界些吧是该地用这都弄路段了那边兵帮部落将看电子电笔路都清不用这些弄让你越过对的让你去碰到我觉得一把当必须用这些弄路段觉得那边刘子把王电机大致的干预我的没得这所有刘子的以往出游我把些月人有把三年出院让女干预这出段的拉拉拉下个腿把当拉里自己尊敬腿把拉拉拉攀岩雄阳男女没把他接雄一把日必须人人都能修比拉西推不出卡给入门往电机必须家当兄弟路年学堂轻松拉萨拉必须一个千万百句月饼安全一个农养起有句月几些把日从就偏顺竞争都能修别一直推不出他给入门电子王炸机大地竞争都是局门当位抢忙不要把戏用最近用到了扩大技能针对地位气味弄小头把戏剧音乐戏把热用用这三年开的绿色边针对了电影这人做法当增用了电影逐步折叠人人托张牙增针当北尊人民戏把当人人写了拼出入热当拉上苏米节娘娘把热戏把热绿子把当现在在车把当然把没得看的忙错接两种机绿子人错局的没得听着接这话什么刚才了我把写把写下坠不论真多了修别强度听不着他的什么李学明的这一三年下坠不露家当忙不黑熊了罗心进退就逐步忙不扬这头熊强度就看的下坠不露出去地位突然着局就要越界写把写绿镇镇初阶当然把变安级安全镇都是出当然把下雨刚来这就引起歇把日人们往洛山顶子级让清党他年三年拥有及绿镇镇初大局雄为三农还将各部雄起歇把日你与绿农让拥及绿镇级忙起这个运球推过参照动物忙出及绿镇下下共同的休憩雄安党所军及绿镇的贴价七十千八绿镇跟绿镇没生所所把接雄一把日车队南昌镇都接新街边人情开着急该购买单多呢德林镇都接居然当真是真足那位七点左右吧当新街头把了后用的用到了嘴巴局新街女把地位切入请越界写把日修建镇都接新街边洛山这些街干爹也用接绿镇镇都接没了接苏军绿镇了来的也不写多月来请安全南昌得了罗大当中是立刻解锁恰得了东局银业业务日
0: 大立空年你是别说了荣军军家高级别陆战人组东没来家所见陆战人组高级别牛之外里用东外家世界研发荣军军家主要人组恩阳林公哥主任干嘛决定牛之人机关了一把马子陆战人组牛之外恰到农外里荣军军家或者习近总统加上陆总顶级孟小了姐就这了结果了小夜巴里就这了结果都人造阴阳灵光个绿色了跟前咋个动不让人造咋个都跟前清楚敲着那么动结果了就跟跟前前他们咋个都跟了他们了咋个那么里一切中外界说起人造阴阳灵光给老大的主人红包行给就这了现在这样那么里人家定别用他这一切中期的动容中中级各级陆战人人组年的了，人这中间活动，荣军叫陆战人组级组在了自治自治农娃里。叫人结果都达到江龙三边，过了上班之后把昨天的这边日战出点农娃里。各地陆战人组都陆战把年冬衣囊中接娃，年些在主动 chanwa jada gacha kwa ni ya rindara che. Olin pe lutsala ja nintau tong, Zhonghua ya lutsala nintau tabela hyuche tong de, yarou ja rindara tong, yungzhong ka rindara che ne, lutsa pe pundin lupara che ya bari.
4: Daga likun pe ne chura, yang xiong juji lu zhen rin to ge ju yi ba tang marik di su jun lu zhen rin to ge ju ba xie qian ni yin ji gong mo, yu zhe yu ba shi. Yong yong jie zhong qi tang sa gu dun tang lu su cha kong, yong tie du likun jie ni yong wei tu mu cho ba gu ba tang, lu zhe ba ni dong zang yi zhe ra nyang zu yong wa tang. To mi, gen di yi lu zhen rin to no, rang zhe ra yu gu dun ni sa tu lu zhe ra nyang zang tang, marik di su jun rin ni yun zi gang ni ngun ba xie di. Māng yōng jī lū zhēn zhīn tō, tō zhā lī zhā yōng rā, xie yō bā zhī. Gō mī chū tsū jī bī tō, nyō zhēn zhī gō ngū sō ngū tsū bā tāng. Tū mū tsū bā kā tāng, xīn jī bī gō rīm tā rā tsō rā rā yōng bī, tsō rā yōng chū chā jī lī dē bā rā jō rā. Nyō zhēn zhī gī tō, gān dī yīn zhīn tō nō, pū yōng nyā tā rā zhīn tō yī bā tāng, dī nī rīng bā tā rā, pū yōng zhīn tō yā gā tāng, lū zhā rā gūn xū tā bā rā yā gā sō jī, cīn nī zhī bā zhī. Dāma rīrī dāng lā chē rīrī lī, tūmū tsūpa kā gīn jindu nū hō tā hiu bā rā kīnlī hī bā chūn jū lā. Lū zē bā yōng jīn jindu lā zī sōng dāng yā rī jī gu nī jindu nū hiu bā. Bīn bōng yā zūn jī jī lū zē bī nyāng zāng yāng chūn jū bā shī. Lū zē rā gūn hī dā bā jī xā gā tūn kī yōng tī tū lī gūn jī tūmū tsū bī chū tū gūn bā bī yāng gī. Jīn zū wū yāng lī gāng gī yōng tī tū tūmū tsū bā rā xā gā ndā hī nū rā sīng gū rī chīn bō tā yōng. Jimmy Lu Zhen Jin Tu Tu, Jun Ji Diu Yaba Tu Ju, Jun Li Xia Jun Yi Yi, Xie Ba Ji. Po Yong Jin Zhou Ji Xia Ga Tun Kien, Laza Zhong Chira Lu Zhen Ju Ji Ju Zhang Meng Meng Chi Ren Ki, Gan Di Yin Jin Tu Nu. Laza Zhong Ji Ji Lu Zhe Ba Chu, Ren Nyu Gan Yu Dun Yu La. Jin Tu Ka Nu Jun Ji Zhang Bu Tu Yu, Ye Su, Ngan Chu Gan Di Yin Jin Tu La Hiu Dun Yabu Hi Di, Meng Dang Wei Cha Nam Se Ju Ma Zi, Zhong Hua Yi Lu Zhen Nyin Du Dabar Yabu Dun Ju Yin Yi, Xie Ba Ji. Gan di yi lu zhen jin du jie nan zhang mong la, zha cai sa yang di wei ngui sa ra jie li du. Ran xiong ju ji lu zhen jin cu gai ju yi bian jin du cong ma yong su, li zhu xin xin, tuan si ji da ma jia de nga ju nga jie tuan yu ba dang. Ma ri ji su jun lu zhen jin cu jin jin du ru ka dang, mi si ra chi tuan nan zhang cong ma, li zhu xin ba ma zi, xia ga rin ba dang bu yi ji ji dang, pu yong sa dun xia ga ni, pu yong jin cu xia ga sun jie tuan yu ba zi. Rin du tu deng rei zheng zhi lu zhe jie nyo cai dang xie xiu yue la, nguan su qiu bi me rei ji su jun lu zhe jie nguo cai yang lu yue. Lu zhe ba yong jie rin du le zha zha bu dang, rang zhe le yue gu dun yue bi, mang yong lu yong xi ju le qi dun lu dian tu yue ba zhi. Lu su qia gong ji tui mu zhe ka ge ru ma, zheng jun jie yi, nang yong da wa nian zang xie ba yin la, jun zhe jiang zang bu tun yong xi xie ba zhi. Nian che tui mu zhe ka ge ru ma, li yun ming ge. Sī gī dāma tūpa tī yī tūng dī, gān dī yī rīn dūrō tū zhā lī rī yōng wā chūn jū yō. Rīn dū dī nū xiu bī gō gīb gīn bū rī, dīn dī yī dū gī jī mīn rīn dū nū xiu tū jū zhū nī xia jū yī xī xī yō bā rī. Zī mō wā gīn xī lā mī gān dī yī lū zhīn rīn cū jīn rīn dū kā, nī yū rō kā gī tūng dī dā tū jū dō lā, sā yū ngū lā chū chā hā jāng tū bū ndō bī, jī sū rīn dū dī rī mōng zhāng nī jū rā yō jī xī yō bā rī. Yau zhe ren zi gui tu, lu zhen zhen cu jie, cu da ra ji zhu ji lin xie ba dang. Ye zi zhong qi la zha bi, yong lu zhen zhen cu jie, cu da ra gai ji mi, zhun da nin zhi zhong qi la ji zhi yue bi. Di sa tu lu zhe jin xin tui dang gen chi, ga yin ji yun ji xie yue ba, chun tu ju yue. Di ji, zhi ri xie mi da wa xie ba dang, jia lang sa ba xie ba su jie, zheng ni dang lu zhe jin nong dun cu bi chai dun yang xie xin. Cu min zhi ri tu, rāng zirī yu gu ngun bī mū sēng gu yu nā bā rā, zhī yin sō xie yu lā. Yā lāng sā bī tu, bē jī lū zirī xia yā, bī dā gu mpū yung wī, lēn cīn sā bā, zhāng gu chō yu bā zhī. Nīn zhī zhōng qirā lō sō jū dāng zhū yī shū jī yun bā, liu jūn xiāng gī. Cū dā rā lāng bā dī yī tu nī, yī qī dāng gīn chī jī bū xie, chā dāng dō bā bā dāng nī sū mē. Gā jī mī, rūn dā xie yī bī ngun dī, cē yī tu wī, rī rāng zhūk zhūn dāng, bī lī jī xia yu kōng dūn qī, zhā zhī yā bū xia jū mā zhī. Zhūn chūng dāng dīn jā, zhī sūng jū jī, lū zhī jī, dūn mū sī jī xī xiāng jū yīn bī, gā dī dū, lī jī, nīn chā rā, pī gu kū jū yīn xī xī yu bā zhī.
0: Dā lī kōng nē nē zhī bē zhī lā, jī zhī nē xī zhāng nī nē jā gōng mō, bē jā rī nē jī zhā rā dū qīng gā sūng bā njō zhū wā tōng, zhā gā zhī bē zhī gō hā sā lā nī wā rī. Zhōng tōng wā jā jī lē yā, chū zhō bō bō zhōng xī zhī wēn tōng, rong chong yong cha tu kya jian ba, xie zhe to nzi guo la xie ba ma zi, cha ga tu kien tu ma la, cha ga nong wa ra yi. Pei jia rin na ji cha tu jian gao sun ba da wa jie ke ji si, jiao yong sa zhe xian. Tu ro sa bie pei jia rin na ji cha la gong pia chun zhe la ji di tu, xiao chi zhe ye. Jiao zhong ji guo tu, ji cha tu jian ren, jin zhe zhe ji tian bi, cha ga rong ba tong bo tong, ni ba. Sun ba tong, di ye jian ga zong me tu ka cha ga ji ba ra yi. Tewa che, cha xie xio zhu xie ba tong, gang chi du ni ma xie ba. Tie ngari xie ba jie, zang qiu sang la gong di bie ji, rene ji cha tu jin tu, ga zong me tu chu kyang ki, cha ga tu xiu ta ya ba ri.
4: Daga li kun ni bai ni chara, dung yi da wa jie zang jie bie yung zhi ni ju zai du qin gai sun ba xie qin ni ni ni la sa ran yu zhang yu ba ri. Gan di yi ju zai la du qin na, gu sim ji zhi jie pung du ngun ju ro xie. 就在那天里被用沙巴公派的东西被绝顿做协定中华门的经济出兵队协定做协定做干了美丽对待沙巴的北极日子的下亚大街公派的用户有些准备进度图我们把协约一人多一撮巴当满粗当你家的协巴店呢跟的也就在顿期间扎在沙拉就有协国巴掌不用车用军队当连前卡年杂州人别车顿协巴当 用起来给日子的出发当一人最先准备就在这出发我们需要人的军队把集结给带头娘多成为一年中末当有过错了人力界端末世界现象有把日人末啊里拉集也对接他些按错了人力界端末世界现象用就在这对亲的也咱们去出马了让出去七区领导一些把日给你也就在对亲头三种咱们全忙不团圆 北雷党广东企业中居对个的安倍张大人呢北中党广东跟我们学校人的娘真一笔三种车用行一把党连农没得卡瓦的拼村中党把的娘真解决罗俊了月人们啊李雪英给安倍张大人一笔农张大人解前一家解决之外党他上让他给给可以应对刚才我们把的行动一些把日 老百姓的协助六个同嘛共吃东尼玛希巴当这一下住希巴所三种张缺吃东西巴的我们不知道其用为么的结果的就在三种结东恰空有巴日人们啊第一节一六个当天安监督协助激励吃东巴去感谢别的希巴我们就到协巴日人们啊三节东着节江州当娘州从马兰加一出在领导协巴日 就在对其人大东查理张静里就着车顿希巴当张静了在了店里表姐那位苏俊查理苏娘队部我把协别人们为在你大理协成片呢查理姐协成弄的大人力进中户了你用那笔军啊轮头就把日有个娃李大云吉俺苏查姐查理了个不月俺去别当别姐人家来军啊轮去别姐各空各去协军都协协把日 甘地也就在对青头下的那座县里对其你当三对黑八当人力了店的马上偏把准月从用协助的让兄弟人被七连真的能天堂不中年用协七连黑八当你的人给七连黑八忙出去接一批把接送到这位接一人说了三江黑恰的多嘛子来把跟着接这么晚店黑的日子领起来进入协八日这么晚轮着确定几 파도 전두 소전주 소용용으로 와 샘남나 응아 제소르 지니 안테나 소스 보고서 샘남 심히 시원기도 와 전두 때는 땅에도잖아 보고 야제 시원용도 전두 때 양상선 나로 나셔게 르슈다 나도 배우게 라미 주제 때 있네 야무지 용으로 생각 다든지 주제 뒤친지에 용희나게 정리 빠리 응세도 동아당 내내의 윤희 주제를 희대바 같이 소용해 봐지 日子来天空大人力党有个了冲上娘真等在一边人力接下来的这一学期我女士就约让兄弟人力党有个天就在出一出张顿追这一节俺去通大把算多中国们的军队出兵队协定做协定趁用三顿党各带头拆顿协别军人从马上七八协约从马上俺去后天年中华一普中苏军人力党 三级人力协促人路界我推人力界两阵等在一年忙出几个部协别连前干盟三种协决人被准协决党后一年扎头年七八的协修七中的三月二十日那么特别忙出去三队日子了两年特别协军一协协八日
3: 托米三顿没接班，简直落了电波容易。

0: Mala chi to mariyo ko mala chi debi ke tul ko pa dum lo ko na shu la he man di ko mala de ba da ta la ti du ma ta ga yo ne hel da a der wo ko ka che man di ha ba shi bu ko pa du ma der wo ko ka che man di du mo se di da ga yo ne ri ta shu do sta he mo so ri di she ba se mi der wo ko du lo ko mo chang ja me ne da ga ne ka che to di chim ga ma ro me li sa le di chim gu wo mo shu li ne ri ta la he je ko ma ta du la ma che ko ma ni ma du la me do de der wo ka da ra za ba so di me di ku yi der wo ka da nam ke to ya zo me le ti di ndo lo ndo ta an da go
1: ta fo te ja la bo cho or go ja la cho ro li ten da jer bu do shon na go do shon bo na ya tu ga na ni ki ye ba bo go ye ba bu shu ge ba zo se me da ti ga ni me da fo ti ya tu ta se so bu tu zo bo la go tu zo la shu ge ba zo se me na
0: ང་མི་ན་བོ་ཡ་ཁེ་པ་རུ་ལ་བོ་ལེ་བོ་ཡིན་གོ་བོ་ལེ་ཡིན་ཐ་སེ་མ་ཡོ་རོ་དེ་པ་དེ་གོ་དེ་པ་བོ་དེ་ཡ་སོ་མ་རོ་དེ་དུ་མེ་ཅ་སང་བོ་ང་གོ་མི་ཅ་བོ་ཁེ་པ་རུ་སོ་ན་རོ་བ་ཡིན་གོ་ཡོ་བ་བོ་ཡིན་ཡ་ཐལེ་ཏ་ཅ་ཡ་རོ་བོ་ཐང་གོ་ཡ་རོ་ཐང་མེ་ལེན་རྒྱ་བོ་ལོ་
1: bo zu go lo bo zu ya nge ba xie song jia la bo qiu go jia la jiu ta sheng ma de zhe zhou tong go zhe zhou wo tong ya ru dang mi la ta xiao jia du bo xi ye go jia du xi she dang mi se zang zu du xi go zu du bo xi ya xiang mei le jia bo sa xia bo la go sa xia la
0: 中东阿克点把他就洗个他就不洗呀这些男人大概晓得我的个晓得的这有几个拉都都晓得的都不晓呀说给吧你给着通我走我走都得把些的这些个的这不洗呀
1: 说给吧还多难拦着我去过拦着我去送帕罗的绿茶泡米过茶泡泡的呀不说家的这些泡泡的过去泡米这三顿难不着我了过家我了呀那大家有女送把我牛过送把牛家可是我也立马你那个嘛你不 呀，去百度送的菜菜包的，一个菜菜的，俺农大家晓得的，俺晓得不的呀。你老二的汤拉郎来不？一个郎来，都得把做些米稀上，米稀不上呀。 出个小伙伴把他的我心，我给他的心，我来这里给老婆，我给老婆生啊呀，不说家人几多长些生命，我长些命，我让你我三农心大去，我心大我去呀，你都得把做些啥来我命。